சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்று காலை அறிவிப்பாளராக கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சபரி வானொலியில வந்து இன்னைக்கு காற்றிலே ஒரு கீதம் இந்த நிகழ்ச்சியை வழங்குவேன். நான் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். எனக்கு உறுதுணையா இருக்கிறது வந்து ராமாவோட அனுஷா சகோதரிதான் இருக்காங்க. நல்ல நல்ல பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து வந்திருக்கேன். இந்த களத்தை எனக்கு நம்மளுக்காக அமைச்சு கொடுத்த ஈதனேசன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நேர்களே, இந்த பாடல்களை கேட்டு உங்களுடைய பதிவுகளையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். நான் கேள்வியும் கேட்பேன், உங்களால் முடிஞ்சா நீங்களும் பதிவு போடுங்க. நன்றி. முதல் பாடல் இப்பொழுது நம்ம கேட்கலாமா? முதல் பாடல் என்ன பாடல் என்றால் துணிவே துணை. இந்த படத்தில் பாட்டு நேர்களே, இந்த பாட்டு, இந்த படத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்கிற அந்த கதாநாயகி பேரு என்னங்கிறத நீங்க போடுங்க. பாடலையும் கேளுங்க, வாழ்த்துக்களையும் கூறுங்க. இப்ப முதல் பாடலை நம்ம கேட்கலாமா?

ஒரு அருமையான ஒரு திருவிழா பாட்டை நம்ம கேட்டு வந்தோம் இல்லையா, அழகா பதிவு கொடுத்துருக்காரு மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஜெயபிரபா என்று அறிமுகப்படுத்தி அறிமுக நாயகின்னு போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம இணையத்துல வந்து நம்ம சேர்ந்து இப்ப எல்லாரும் வாழ்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோழச்சேரி விஜய், அரசுகுமார், அப்புறம் தேன்மொழி முருகன், ஆணி பிரகாஷ், சேலம் மேச்சேரி அறிவழகன் மங்கை, அப்புறம் தனி பக்கத்தில் கோவை ராஜேஷு, ராஜேஸ்வரி எல்லாருமே, புவனேஸ்வரி எல்லாருமே இணைந்திருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் ஜோதி பாண்டியன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல அழகான கேள்விக்கு அருமையான பதிலை கொடுத்த அழகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல், நான் படத்தை சொல்ல மாட்டேன், இது என்ன படம்னு நீங்கள் போடுங்க. பாட்டு வந்து இளம் வயது வந்தால் அப்படின்னு ஒரு பாட்டு, எஸ் ஜானகி திரு சுசீலா பாடியிருக்காங்க. இந்த பாட்டோட படம் என்னன்னு நீங்கள் தெளிவாக போடுங்க. இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்கலாம், இளம் வயது வந்தால்.

இரு தோழிகள் அழகாய் பாடினாங்க இல்லையா, அந்த பாட்டை நம்ம கேட்டோம். சூப்பரான பாடல். இந்த பாட்டெல்லாம் அரிதான பாடல். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கேட்டது, இப்போ நம்ம சபரி பாடலில் கேட்டோம். பதிலையும் அருமையாக கொடுத்துருக்காரு மதுரை மாட்டுத்தாவணி அழகர். கைப்பிடித்தவள், கைப்பிடித்தவள் இந்த படத்தோட பெயர். நம்ம இயக்குனர் கீதநேசன் ஐயாவும் இணைஞ்சிருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். இப்ப அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் துணிவே தோழல். இந்த படத்துல தான் அந்த பாட்டு ராஜா உன்னை பார்த்தாலே போதும் அந்த பாட்டு. இந்த படத்தோட கதாநாயகி வந்து சத்யகலா. இவருக்கு இணையா ஜோடியா நடிச்சிருக்கிற கதாநாயகன் பேரு என்ன, அதை நீங்கள் போடுங்கள் நேர்களே. அந்த பாட்டை நம்ம இப்ப கேட்கலாமா?

நேயர்களே, ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். அரிதான பாடல், அழகான பாடல். இப்பொழுது நேரம் 10:18 ஆகிறது. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சபரி வாணி ஆன்லைன் எஃப்எம்மில் காப்பிலே ஒரு கீதா. நான் வழங்கிக் கொண்டிருக்கும் நான் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். எனக்கு உறுதுணையாக பணிபுரியும் அனுஷியா சகோதரிகள், அவங்களும் வந்து எனக்காக பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லா நேயர்களும் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அரசகுமார் அவங்களோட ஃப்ரெண்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க பேரையும் சொன்னாங்கன்னா நானும் சொல்லுவேன். அவங்க பேரையும் சொல்லுங்க. அப்புறம் இந்த நான் கேட்ட கேள்விக்கு துணிவே தோழர் சத்யகலாவோடு இணையா கதாநாயகனாக நடித்த நடிகர் யாருன்னு கேட்டேன், சிவகுமார்னு சொன்னாங்க. அது சொன்னவர் வந்து சொன்னவங்க வந்து தோலைச்சேரி தேன்மொழியும் மதுரை மாட்டுத்தாவணி அழகரும் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். சத்யகலா பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா ரொம்ப குறைந்த படங்களை தான் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் வந்து தனிமரம் நடித்தாங்க, அதுக்கு பிறகு வந்து விதி படத்தில் கூட மோகனுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க, பந்தங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் துணிவே தோழன், அப்புறம் விடியும் வரை காத்திரி. நம்ம இப்போ மறைஞ்சார் பார்த்தீங்களா, பாக்கியராஜுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், அந்த படமும் நல்லா இருக்கும். சத்யகலா வந்து நல்லா நடிப்பாங்க. தீர்ப்புகள் திருத்தப்படலாம். இந்த படத்துலேயே அவங்கள வச்சு தான் அந்த கதையே வரும். அந்த தீர்ப்புகள் திருத்த கொலை செஞ்சிருவாங்க, அது யாருக்கு அவங்கள கொலை செஞ்சதுங்கிறதா அந்த படத்தோட கதையே. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் அந்தே ஓடிவா. இந்த படத்துல வந்து அது கேட்டதே ஒரு பாட்டு. இந்த பாட்டை வந்து யாராரு பாடியிருக்காங்கிறத இதான் உங்களுக்கு கேள்வி. இந்த பாட்டை வந்து யாராரு பாடியிருக்காங்கிறத தெளிவா போடுங்க. இளையராஜா இசையில அருமையான பாடல். இப்போ நம்ம சபரி வானொலியில் இந்த பாடலை நம்ம கேட்கலாமா?

பேர்களே, மலேசியா வாசுதேவன் உமாராமலன் பாடியது என்று மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அப்புறம் வந்து சோழச்சேரி விஜய அரசகுமாரும் அந்த பெயரை போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நம் நிகழ்ச்சியில் இணைந்து எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கும் பெயர்கள் ஆரணி பிரகாஷ், சேலம் அறிவழகன் மங்கை, கீதநேசன் ஐயா கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் சோழச்சேரி விஜய அரசகுமார், தேன்மொழி, ஆரணி பிரகாஷ் இப்படி, அப்புறம் வந்து தண்ணி பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, வந்து ஜோதி பாண்டியன், திருச்சி குழந்தைவேலி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி, அவங்களுக்கெல்லாம் சிறப்பான வாழ்த்துக்கள். கேட்ட கேள்விக்கு அருமையாக பதில் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் 500,000. இந்த படத்தில் எப்படி இருக்கும் என்னென்ன செய்யும் ஒரு பாட்டு பாடியிருப்பது வந்து பி சுசீலாவோட அந்த ஆண் பாடகர் யாருன்னு கண்டுபிடித்து போடுங்க நேர்களே. பி சுசீலாவோட அந்த ஆண் பாடர் பாடல் பாடிய அந்த பாடகர் பேரை நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம அடுத்த பாடலை கேட்கலாம்.

போட்டிருக்காரு. அப்புறம் வந்து சோழச்சாரி தேன்மொழியும் போட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப நான் ஒரு பாடல் சொல்றேன். அந்த படத்தோட அந்த பாட்டோட படம் என்னன்னு நீங்க போடணும். ஐவகை மலர்கள் கை வலை வீசிடும் வாழ்ந்தேன். அது ஒரு பாட்டு சுரேந்திரன் ஜானகியும் பாடியிருக்காங்க. ஐவகை மலர்களில் இந்த பாடலை அந்த படத்தை நீங்க வந்து கரெக்டா தெளிவா போடுங்க நேர்களே. இப்ப இந்த பாட்டை நம்ம கேட்கலாம்.

ஒரு இனிமையான பாடலை துள்ளலோட அருமையா கேட்டோம் இல்லையா. அதிகாரம், எல்லாரையும் நம்ம யார வேணாலும் அதிகாரம் பண்ணலாம். அதிகாரம் பண்றதுக்கு எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கு இல்லையா. இந்த அதிகாரம் வந்து நல்ல பாடல். இப்ப நம்ம கேட்டோம் இந்த அதிகாரம்னு ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. சென்னை கம்பத்தூர் அகிலா ஸ்ரீதரும் அவங்களும் வந்து இணைஞ்சு போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். அப்புறம் மதுரை மாட்டுத்தாவணி முதலா போட்டது வந்து தேன்மொழி, தொலைச்சேரி தேன்மொழி போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டு. கேட்ட கேள்விக்கு அருமையான பதிலாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் வானொலி பவரி ஆன்லைன் எஃப்எம், காற்றிலே ஒரு ஜீதம். கேளுங்க கேளுங்க, கேட்க கேட்க ஆனந்தம். அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் ஆலய தீபம். இந்த படத்திலிருந்து வாழைச்சியரான் புலிவினர் பாடிய அடிமீரா அடிரா போடு ஜால்ரா அப்படின்னு ஒரு பாட்டு, அரிதான பாட்டு. இந்த பாட்டு அடிக்கடி பாடல இதில் வராது, வானொலியிலாம் அதிகமாக போட மாட்டாங்க. இதில் வந்து ஆகாயம் காணாத தூரியோத அந்த ஒரு பாட்டையே தான் போடுவாங்க. நான் கொஞ்சம் பார்த்து எடுத்திருக்கேன், அந்த பாட்டை நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த படத்தை இயக்கிய இயக்குநரடி பேரை நீங்கள் போடுங்க. இந்த பாடலை இந்த படத்தை எடுத்த இயக்குநர் பேரை நீங்க போடுங்க. பாடலை கேட்கலாமா?

நேர்களே, பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல்ல? நான் கேட்ட கேள்விக்கு சரியான விதை எழுதியிருக்கிறாங்க. பாட்டு தாவணி அழகரும் தேன்மொழியும் போட்டிருக்காங்க, ஸ்ரீதரன் போட்டிருக்காங்க. அதுலயும் அழகர் வந்து விசேஷமா ஒண்ணு போட்டிருக்காரு, அனுஷியா தாய் மாமனும். அவங்க வருஷ வருஷையா சீரெல்லாம் கொண்டு வந்து இறக்குனாரா அந்த மாமா, அத ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க நம்ம அனுஷியா அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீதர் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு, ராஜேஷ், அப்புறம் வந்து சுஜாதா, சுரேஷ், இளவரசி எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இசை எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்கும் படம், படமும் நல்லா இருக்கும். இப்ப அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்க பாடல் கல்லும் கனியாகும். இந்த படத்துல இருந்து அத்தா நின்றால் முத்து முத்தாக இந்த பாடல் தான் பாடப்போகுது. இந்த படத்துல வந்து கதாநாயகன் யாருன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு போடுங்க பார்க்கலாம். கதாநாயகன் யார் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு போடுங்க. இந்த படத்தோட இயக்குனர் பேரையும் போட்டாலும் சரி, இந்த படத்தோட இயக்குனர் பேரையும் போட்டாலும் சரி, நடிகரையும் இயக்குனரையும் போடுங்க. இந்த பாடலை நம்ம இப்ப கேட்கலாமா?

நேர்களே, ஒரு மெல்லிசையான ஒரு பாடலை நம்ம கேட்டு வந்தோம் இல்லையா? இந்த பாட்டில் வந்து ஏஎல் ராகவன் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு. நடித்தவர் வந்து டி என் சவுந்தரராஜன், இவர் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதை வந்து அழகாக போட்டிருக்காங்க. மதுரை மாட்டுத்தாவணி அழகர், சோலைச்சேரி தேன்மொழி, அப்புறம் திருச்சி வைரவீதி குழந்தைவேல் அவரும் போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டுக்கள், எல்லாருக்குமே ஒரு பாராட்டுக்கள். அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் குடும்பம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கும் வானொலி சபரி ஆன்லைன் எஃப்எம், காற்றிலே வரும் கீதம். கேளுங்க கேளுங்க, கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். எல்லா நேயர்களுமே பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர், ஆரணி பிரகாஷ், சோலைச்சேரி விஜய் அரசகுமார், தேன்மொழி, அப்புறம் சேலம் அறிவழகன் மங்கை, கீதநேசன் ஐயா போட்டுக்கிட்டு இருக்காரு. மட்டுத்தாவணி அழகர் அவரும் போட்டுக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தனி பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, என்னோட உடன் பணிபுரியும் அனுஷா சகோதரியும் பாட்டெல்லாம் அழகாக எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் குடும்பம். இந்த படத்துலேருந்து எஸ் என் சுரேந்தர் ஜானகி பாடிய நீலகிரி பூவே நெஞ்சில் உள்ள தேனே. இந்த பாட்டு நேர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த படத்தை இயக்கிய இயக்குனர், இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் அவர் யார்? இந்த படத்து கதாநாயகன், கதாநாயகி ரெண்டு பேர்த்து பேரையும் சொல்லுங்க. இயக்குனர் பேரையும் சொல்லுங்க, கதாநாயகன், கதாநாயகி அவங்க பேரையும் சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா?

0: Maikan.
1: ஒரு பின்னல் பாடல் அழகா கேட்டு வந்தோம். இந்த பாடல் வந்து இந்த படத்தை எடுத்தவங்க வந்து எஸ் ஏ சந்திரசேகர், அவர் தான் இந்த படத்தை எடுத்தாரு. அப்புறம் வந்து விஜயகாந்த், கேவிஸ்ரீ, சுஜாதாவும் இருக்காங்கன்னு அகிலா ஸ்ரீதர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். அப்ப மதுரை பாட்டு தாவணியாளர் எல்லாமே போட்டிருக்காரு. இதே மாதிரியே விஜயகாந்த், கேவிஸ்ரீ, அப்புறம் எஸ் ஏ சந்திரசேகர், தேன்மொழியும் அதே மாதிரியே எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்க மூணு பேருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல அழகான கேள்விக்கு அருமையா பதில் தான் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்ததான் நாம் கேட்க இருக்கும் பாடல் பருவத்தின் வாசலிலே. இந்த படத்து ஏதோ புது வித சுகம், அந்த பாட்டு நேருங்க. இந்த பாட்டுக்கு இசையமைச்சது யாருன்னு போடுங்க. இந்த பாட்டுக்கு இசையமைப்பாளர் யார்?

ஒரு இளமையான பாடலை நம்ம கேட்டு வந்தோம் இல்லையா, நல்லா இருக்கு இந்த பாட்டு. ரொம்ப நாளா இந்த பாட்டை அடிக்கடி நம்ம அயல்நாட்டு வானொலியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். பயணம் இப்போ வந்து நம்ம சபரி வானொலியில கேட்டோம். பருவத்தின் வாசலிலே இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டிருந்தேன், அவர் கங்கை இவரு போட்டிருக்காரு, கங்கை அமரன். மதுரை மாட்டுத்தாவணி அழகர் போட்டிருக்காரு கங்கை அமரன். ராதிகா விஜயபாபு கவுண்டமணிலாம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. ரொம்ப நல்ல படம் இந்த படம். இப்போ அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்கும் பாடல், பாடலை சொல்கிறேன் என்ன படம், இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகி பேர் அவங்களால முடிஞ்சா கண்டுபிடிச்சி அனுப்புங்க. யாரோ யாரோ யாரோ யாரோ ஜெயச்சந்திரன் வாணிஜியராக பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இந்த படத்தோட பேர் என்ன, கதாநாயகன் கதாநாயகி முடிஞ்சா போடுங்க.

பாடலை கேட்டோம், மென்மையான பாடல், அழகான பாடலை கேட்டோம், கேட்டு வந்தோம். இப்ப அடுத்த பாடலா நாம கேட்க இருக்கு பாடல். இந்த பாட்டுக்கு வந்து அந்த படத்தோட பேர் என்னன்னாக்கா பணம் பத்து செய்யும். அதான் அந்த படத்தோட யாரோ யாரோ அந்த பாட்டு, அந்த பாட்டோட படம் வந்து பணம் பத்தும் செய்யும். அந்த பாடல் ஒழித்தது. இப்ப அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் மௌன யுத்தம். இந்த படத்தில் சுசிமா குனிவனர் பாடிய தூண்டும கடல் அந்த பாட்டு. இப்ப அந்த பாட்டை கேட்கலாம். இப்ப நேர்களே ஒரு முன் அறிவிப்பு, இன்று மாலை 3 மணிக்கு கோவை சேரமான் நகர் ராஜேஷோட பாடல் வருது. அந்த பாடலை நீங்க கேட்டுட்டு உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய வாழ்த்துக்களையும் போடுங்க. நன்றி. இப்பொழுது நம்ம பாடலை கேட்போம்.

கேவி மகாதேவன் இசையில் ஒரு அற்புதமான பாடலை கேட்டோம். நல்ல பாட்டு இந்த பாட்டும். நேயர்களே, இதுவரைக்கும் நீங்க வந்து எனக்காக பாட்டெல்லாம் கேட்டு பதிவெல்லாம் போட்டீங்க, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட உடன் பணிபுரிந்த அனுஷா சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போட்ட நேயர்கள் பதிவுக்கு பாடல் அதே மாதிரி கேள்விக்கு பதில் அற்புதமா நீங்களும் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி மற்றும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்களை மறுபடியும் இதை சந்திக்கிறேன். அதுலேயும் இல்லாமல் இன்னைக்கு காட்டிலே ஒரு கீதம், நீங்கள் காட்டிலே ஒரு கீதம் தான் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 3 மணிக்கு சேரமா நகர், கோவை சேரமா நகர் ராஜேஷோட பாடல் வருது, அதையும் நீங்கள் கேளுங்க, உங்கள் வாழ்த்துக்களை போடுங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருங்க. கீத காட்டிலே ஒரு கீதம் எப்பொழுதுமே நல்லாயிருக்கும், இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு. சபரி வானொலி நம்மளுக்கு இந்த களத்தை அமைத்து கொடுத்த இயக்குநர் கீதனேஸ்வருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், நேயர்களுக்கும் பாராட்டுக்கள், உடல் பணிபுரிந்த அனுஷாவுக்கும் பாராட்டுக்கள். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம கேட்க இருக்க பாடல் கை நாட்டு என்ற படத்தில் ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடிய ஊரல்லா அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டை நம்ம கேட்கலாம். கேட்டுட்டு நிகழ்ச்சிக்கு விடை பெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். கும்பகோணம், கணபதி நகர், எஸ் மனோகரன். வணக்கம்.

இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் காலை அறிவிப்பாளராக கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நம் இதய ராகம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு நற்செய்தி. இன்று ஏஎம் ராஜா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பாடிய ஒரு பாடல் கேட்டு ரசித்துவிட்டு பிறகு நம் இதய ராகம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இதோ இந்த பாடல்.

என்ன நேயர்களே, ஒரு அழகான அருமையான பாடல் தேன் நிலவு. இந்த படத்திலிருந்து இன்று ஏஎம் ராஜா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இசையமைத்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில். சரி, அடுத்து நம் இதய ராகம் நிகழ்ச்சிக்குள் வருவோமா? இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் ஹரிஹரன் சுஜாதா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல் தான் வலம் வர இருக்கின்றது. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஆனந்த பூங்காற்று இந்த படத்திலிருந்து சோழக்குயில் பாட சொல்லிக் கொடுத்தது யாரு? சோழக்குயிலுக்கு சொல்லிக் கொடுக்க வேணுமா? இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நம் இதய ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில்.

நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் ஒரு அழகான சோளக்குயில் பாடி சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று இதயங்கணிந்த நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நன்றி. அடுத்து விஜய அரசகுமார் அவர்கள் மலர் தூவி வாழ்த்தி நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அவருடைய தோழி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நம் விஜய அரசகுமார் அவருடைய தோழி, அவர் பெயரை குறிப்பிட்டால் நன்றாக இருக்கும் அல்லவா சகோதரி? நன்றி. ஒலித்த பாடல் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். தொடக்கத்தில் ஒரு பாடல் ஒலித்ததல்லவா, காலையும் நீயே மாலையும் நீயே, தேர்நிலவு படத்தில் இருந்து. இன்று ஏஎம் ராஜா பிறந்த நாளை முன்னிட்டு தொடக்கத்தில் அந்த பாடல் ஒலித்தது அந்த பாடலுக்கான பதிவு. அடுத்து தேன்மொழி அவர்கள் காலையும் மாலையும் நீயே, ஏஎம் ராஜா குரலில் பாடல் அருமை, இனிமையாக அம்மிங் எ ஜானகியம்மா என்று நினைக்கிறேன், பாடல் அருமை இனிமை என்று பாராட்டியுள்ளார். எனக்கு தெரியவில்லை, நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். தொடக்கத்தில் ஒலித்த பாடலுக்கு அந்த பதிவு. அடுத்து இப்பொழுது ஒலித்து சென்ற பாடலுக்கு விஜய அரசகுமார் அவர், ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், ராஜேஷ் தேர்வில் சிறப்பு, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, அருமையான பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து கோவை பத்மா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, எப்படி இருக்கீங்க? ஒலித்த பாடலுக்கு சோலைக்குயில் பாடல் மிகவும் சூப்பர், வெகுநாள் கழித்து கேட்கிறோம், ராஜேஷ் சகோதரருக்கு நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று, வாருங்கள் தம்பி. நன்றி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் அவர்களும் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்த படம் லவ்லி. இந்த படத்திலிருந்து வினோதமானவளே, என் வினோதமானவளே, இதோ ஹரிஹரன் சுஜாதா குரல் இந்த பாடல்.

என்ன ஒரு அழகான அருமையான பாடல். ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் வினோதமான அழகான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கீதநேசனை அவர்கள், இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கோவை பத்மா அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி இணைந்துள்ளார்கள் நிகழ்ச்சியில், அழகாக இனிமையான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள், பாடல் மிகவும் அருமை, அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள். ஆஹா, அருமை, இனிமை, அற்புதம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜயரசகுமார் அவர்கள், அடாடா ஆஹா என்று பாடலை பின்பாட்டாக பாடிக்கொண்டு சந்தோஷமாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, நன்றி சகோதரி. அடுத்து இயக்குனர் அவர்கள், கீதநேசன் அவர்கள், இனிமையான இதமான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அழகரையா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, நிகழ்ச்சி இதயராகம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும், அழகான காதல் பாடல், அமைதியான பாடல், கவிஞர் பா விஜயன் அருமையான பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர். அழகான அமைதியான இசை தேவா, அழகான ஒளித்தரத்தில் பாடல், அருமை, அழகு, நன்றி, வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். வாருங்கள் ஐயா, நன்றி, நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், பாடல் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி ஸ்டார் வழங்கியுள்ளார். நன்றி. அழகரையா அவர், இருவருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும், பாடலை தொகுத்து அனுப்பிய ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும், பாடலை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் எனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி. விஜயரசகுமார் அவர்கள், வினோதமான அழகான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் ஹரிஹரன் சுஜாதா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் நேர் சொந்தங்கள் பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஷ் அவருடன் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:22. அடுத்த படப்பாடல் பம்மல் கே சம்பந்தம். இந்த படத்திலிருந்து சகலகலா வல்லவனே, இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல், அமைதியான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், சகலகலா வல்லவனே பாடல், செம பாடல் தொகுப்பு அருமை ராஜேஷ் அவர்களே என்று இந்த சகலகலா வல்லவன்ற ஒரு வார்த்தை நம் ராஜேஷுக்குத்தான் குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சகல வல்லவன் தான் நம் நிகழ்ச்சியில் இருக்கின்றார். நம் சபரி வானொலி இன்று அவருடைய பாடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது, சிறப்பு. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் பாடலுக்கு விசிலடித்து அழகாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார், சூப்பர். இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார். தேன்மொழி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், அருமை சூப்பர் என்றும் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று தெரிவித்துள்ளார், நன்றி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் விசிலடித்து அழகாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கு இருக்கின்றார்கள் அல்லவா, அதற்கு உங்களுக்கு விசிலடிக்க தெரியுமா? சூப்பர் சூப்பர், எனக்கு தெரியாது. ஏ, இந்த ஒரு கவலை உங்களுக்கு? பிள்ளைகள்லாம் தெருவில் ஆடிக்கொண்டிருப்பார்கள் எல்லாம், சின்ன விசில் ஒன்று வாங்கி அதுபோல் வாங்கி அடித்து கொள்ளுங்கள், பழக்கத்திற்கு வந்துவிடும், எதுக்கு? சூப்பர் சூப்பர், இது ஒரு நகைச்சுவையான பதிவு தான், தப்பாக எடுத்துக்க வேண்டாம் விஜயலட்சுமி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் ஒரு குட்டி செல்ல பூனையாக மாறி இப்படியும் அப்படியுமாக ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஞாபகம் எப்படி யார் என்றால், மகேஷ் தம்பி அவர்கள் தான் இந்த ஒரு பதிவை போடுவார்கள். மகேஷ் தம்பி அவர்களுடைய ஞாபகம் வந்துவிட்டது. அதுபோல் நம் விஜய் அரசகுமார் அவர்களும் இப்படியும் அப்படியுமாக செல்லமாக ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்து இயக்குனர் அவர்கள் கீதநேசன் அவர்கள், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், அருமையான பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். விஜய் அரசகுமாரில் நான் சொன்னதுக்கு அல்லது இயக்குனர் கீதநேசன் போட்ட பதிவுக்கு அழகாக சிரித்து கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், நன்றி நன்றி சகோதரி, அருமை. அடுத்த பாடலுக்கு வருவோம். பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, அவ்வை சண்முகி இந்த படத்திலிருந்து, காதலா காதலா கண்களால் அழைக்கிறேன், இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்டனே சொந்தங்கள். விஜய் அரசகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியும் பொன்னாடை போர்த்தி பரிசளித்து உள்ளார். நம் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியார் ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு என் சார்பாக அவர்களுக்கு நான் பெற்றுக்கொண்டேன். நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். பாப்பா இப்பொழுதுதான் தூங்கியிருப்பார். நன்றி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர் கமல் பாடல்கள் அழகு அட்டகாசம் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் அசத்தல் சூப்பர் என்றும் கமலஹாசனையும் ஆண் வேடத்திலையும் கமலஹாசனையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். அவ்விஷண்மிகி படத்தில் வந்த ஒரு காட்சி சாரி. நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் காதலா காதலா பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் மனதை தொட்ட பாடல் பாடல் இனிது நன்றி என்றும் இனிமையான இசை தந்த பாடல் சூப்பர் வாவ் என்றும் சூப்பர் சூப்பர் என்றும் கைத்தட்டி பாராட்டியுள்ளார். அந்த அளவுக்கு ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் நாள்தோறும் வீசும் பூங்காற்றை கேளு சொல்லும் என் வேதனை அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டு உள்ளார். சூப்பர் சூப்பர். அறிவழகன் மங்கை அவர்கள் நேற்றுதான் இந்த பாடலை சேட்டஸில் வைத்திருந்தேன். அற்புதமான இசை. ஆமாம் நானும் பார்த்தேன் தம்பி. சூப்பர் சூப்பர். ஆமாம் அக்கா இப்போத்தான் பாப்பா தூங்க போகிறாங்க. தூங்கட்டும் தூங்கட்டும். அவர்களை எந்த ஒரு தொல்லையும் பண்ண வேண்டாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சூப்பர். அடுத்து சென்னை அம்பத்தூரை சேர்ந்த ஸ்ரீதர் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா. ராஜேஷ் தொகுப்பு பாடல் சூப்பர் சாங்ஸ் பாராட்டுக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். வாருங்கள் வாருங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து மின்சார கண்ணா இந்த படத்திலிருந்து உன் பேரை சொல்ல ஆசைதான். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். உன் பேரை சொல்ல ஆசைதான் என்ற பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது நம் சபரி வானொலி இதயராகம் நிகழ்ச்சியில். கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் ஹரிஹரன் சுஜாதா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய அரசுகுமார் அவர்கள், மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், சகோதரர் ராஜேஷ் எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை, இப்படி மென்மையான பாடல்களை அழகாக தேர்ந்தெடுத்து இருக்கிறார். சிறப்பு இனிமையான பாடல், மகிழ்வும் அன்பும் நன்றி, கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று அழகான ஒரு பதிவுகளை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாடலுக்கு நிகழ்ச்சிக்கும் நன்றி நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், உன் பேர் சொல்ல ஆசைதான் பாடல் அழகாக ஒலித்தது சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து அழகரையா அவர்கள், இப்படம் 1992 வந்த படம் ரோஜா. இந்த படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகள், பாடல் தமிழா தமிழா என்ற ஒரு அழகான ஒரு தேசபக்தி பாடலை முதல் பாடலாக பாடி அடியெடுத்து வைத்தவர் ஹரிஹரன். மறக்க முடியாத பாடல் அப்படிங்களா? சூப்பர் சூப்பர். அடுத்து ஏ ரஹ்மான், முதல் அறிமுகம் இசையில் பாடி அசத்தி சென்றவர் ஹரிஹரன். கவிஞர் கலைக்குமார் அவர்களின் பாடல் சூப்பர், அழகான இசை தேவா, பாடல் அருமை அழகு, நன்றி வாழ்த்துக்கள் என்று ஒரு அழகான ஒரு தகவலை தந்துள்ளார்கள் நம் மாட்டுத்தாவணி அழகரையா அவர்கள். சிறப்பு சிறப்பு, நன்றிகள் ஐயா. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து ஆதி, இந்த படத்திலிருந்து என்னை கொஞ்ச கொஞ்சவா மழையே, மழையை கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிடுறாரா இல்லை மழையை கொஞ்சி கொஞ்சி கூப்பிடுறார்களா என்று தெரியவில்லை. இதோ பாடலை கேட்டு ரசிப்போம், அப்பொழுது தெரியும் பாடலை கேட்டால். இதோ இந்த பாடல்.

0: ஆரம்பிச்சிட்டேனா?
1: இந்த பைத்தியக்கார பழக்கத்தை அவன் மாத்திக்கவே மாட்டான்.
2: மாத்திக்கிறது மட்டும் இல்ல, மழை நிக்கிற வரைக்கும் வரவே மாட்டான்.

அழகான அருமையான பாடல். கொஞ்சி கொஞ்சி கொஞ்ச கொஞ்சா என்று பாடி சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜய் அரசகுமார் அவர்கள் கைத்தட்டியும் பாராட்டியும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பாக. நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் விஜயை கண்முன் கொண்டு வந்துள்ளார், கோல்ட் லைக் என்றும் சூப்பர் என்றும் கைத்தட்டி பாராட்டி உள்ளார்கள் பாடலுக்கு. அடுத்து கவிதா என்பவர் கோவில்பட்டி, கவிதா என்பவர் ஆங்கிலத்தில் பதிவிட்டு உள்ளார், காதல் கண்மணி சாங் சூப்பர்மா அப்படி என்று. சகோதரி, தமிழில் பதிவிட்டால் நன்றாக இருக்கும் படிப்பதற்கு. அடுத்து தேன்மொழி அவர்கள் தமிழ் எழுத்தில் பதிவிடுங்கள் சகோதரி என்றும் ஒரு தகவலை தந்துள்ளார்கள் கோவில்பட்டி கவிதா சகோதரிக்கு. ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியுள்ளார், அது வந்து இப்பொழுது நான் கேட்க முடியாது, நேயர்கள் கேட்கலாம், பிறகு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னவென்று. சிறப்பு. அடுத்து விஜய அரசகுமார் அவர்கள் என்னை கொஞ்ச கொஞ்ச வா மழையே, மழையென்ன அழகான பாடல். ராஜேஷ் அவர்களே சிறப்பு, என்ன தான் சொல்வது, என்னை கொஞ்ச கொஞ்ச வா மழையே என்ன அழகான பாடல்கள். ராஜேஷ் அவர்களே சிறப்பு, என்னதான் சொல்வது, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு அந்த பாராட்டு. தேன்மொழி அவர்கள் மனதேவருடன் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடல் இனிது நன்றி வேற லெவல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அழகரையா அவர்கள் கவிஞர் யுகபாரதி அவர்களின் பாடல் வரிகள் அருமை, செம அழகான மென்மையான இசை, வித்யாசாகர் அழகான மழைப்பாடல் கேட்கவே ஆனந்தம், நன்றி வாழ்த்துக்கள் அழகாக ஒளித்தரம் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான தொகுப்பு, ராஜேஷ் சகோதரருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, உங்களுடைய தம்பியோட பாடல்தான் இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள் இசை மழையில் நன்றாக நனைந்தோம், வானொலியில் தான் நனைந்தோம், நிஜத்தில் நாங்கள் இன்னும் நனையவில்லை, நீங்கள் அங்கு நனைந்திருக்கலாம் மேச்சேரியில். சிறப்பு. அடுத்து அழகரையா அவர்கள் கல்லை கூட கரைய செய்யும் அழகான குரல், அரிகரன் குரல் என்று. அது உண்மைதான், சூப்பரான ஒரு பாடல். அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் கொஞ்சம் வர வேண்டாம், கொஞ்சம் வந்தால் போதும், கொஞ்சம் வர வேண்டாம், கொஞ்சம் வந்தால் போதும், இங்கு மழையே வேண்டிக் கொண்டிருக்கிறோம், மழைக்காக ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர், கூடிய சீக்கிரம் வரும் என்று எதிர்பார்ப்போம், நம் இயக்குனருடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று பார்க்கலாம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலியில் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் அரிஹரன் சுஜாதா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. தனிப்பக்கத்தில் கோவை பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஷ் மற்றும் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரனா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:56. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். பூமகள் ஊர்வலம். இந்த படத்திலிருந்து மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு பூங்காற்று. ஆஹா, என்ன அருமையான பாடல் வரிகள் பாருங்களேன். சரி, இதோ இந்த பாடலை கேட்டு நாம் அனைவரும் ரசிப்போம்.

அழகான அருமையான ஒரு அட்டகாசமான பாடல், சூப்பராக பாடிச்சட்டது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள், எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் அனுப்பி வைக்கிறேன் ஐயா என்று அந்த மழையை பற்றி ஒரு தகவல் வந்ததல்லவா. அதற்கு சிறப்பு விஜய் அரசகுமார் அவர்கள், உங்கள் ஊரில் மழையா தம்பி என்று அறிவழகரை கேட்டுள்ளார்கள். அதற்கு அறிவழகன் மங்கை அவர்கள், கீதநேசன், நீங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள் ஐயா, மழை வந்துவிடும் என்று கீதநேசனுக்கு ஒரு அழைப்பு. சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், இல்லை அக்கா மழை வர மாதிரி இருக்கு என்று பதிவு போட்டுள்ளார்கள். உங்கள் ஊரில் மழை இருக்கா தம்பி என்று போட்ட பதிவுக்கு, இல்லை அக்கா மழை வர மாதிரி இருக்கு ஆனால் வரும், சரி பார்க்கலாம் வரட்டும். அடுத்து இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு, ஆஹா ஆஹா செம பாடல், மலரே ஒரு வார்த்தை பேசு பாடல், வாவ் அழகு, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் ஸ்டார் வழங்கியுள்ளார் பாடலுக்கு. சிறப்பு. தேன்மொழி அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, இனிமையான இதமான பாடல், அருமை, சூப்பர், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு. அறிவழகர் சாரி அகிலா ஸ்ரீதர் அவர்கள், மலர் வார்த்தை பேசுமா, கவிதையே பாடி சென்றதே என்று ஒரு அழகான ஒரு பதிவு. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை வேற லெவல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள். நன்றி. இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், ஒழித்த படகு செம சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அறிவழகு மங்கை போட்ட பதிவுக்கு, மழை வர மாதிரி தான் இருக்கா, எங்களுக்கு தென்காசி சாரர் குளிர்காற்று அடித்து காய்ச்சலே வந்து விட்டது எனக்கு என்று ஒரு பதிவு. ஆமாம் பாவம், நேற்றெல்லாம் காய்ச்சல் தான் இருந்தார்கள், எனக்கும் இரவில் இருந்து காய்ச்சல், இப்பொழுது பரவாயில்லை, மாத்திரையை சாப்பிட்டு விட்டு தான் நம் நிகழ்ச்சியில் இணைந்தேன். அந்தளவுக்கு இன்று எனக்கும் ஒரு காய்ச்சல் தான், மழை இல்லாமலே வெயில் அடித்தே காய்ச்சல் என்றால் மழை பெய்தால் எப்படி இருக்கும், அதுவும் தென்காசி சாரில் இருக்கின்றார்கள் சகோதரி, பாவம், ஐயோ பாவம், இப்பொழுது பரவாயில்லையா சகோதரி உங்களுக்கு காய்ச்சல். நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், ஸ்டார் செம என்று மலர்தூவி வாழ்த்தியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. விஜய் அரசகுமார் அவர், பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் அரசகுமார் பாட்ட பதிவு, அங்கே மழையா சூப்பரக்கா, காய்ச்சலுக்கு ஊசி போடுங்க சரியாகிவிடும், ஊசி போட்டாலும் சரியாகுது மாத்திரை போட்டாலும் சரியாகாது, அது வரும்பொழுது வரும் போகும்பொழுது போகும். சிறப்பு. அடுத்து அழகரையா அவர்கள், அழகான பாடல் வரிகள், கவிஞர் வைரமுத்து வரிகளின் அழகான இசை, தஞ்சை சேர்ந்த சிவா, பாடல் அருமை, நன்றி வாழ்த்துக்கள் என்றும், இந்த பாடலை எத்தனை வருடம் ஆனாலும் ரசித்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று ஒரு சிறப்பான ஒரு தகவல் பதிவு. ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு அழகான வரிகள் தான் இந்த பாடல். அடுத்து தேன்மொழி அவர்கள், சூப்பர் என்றும் மலர்தூவி வாழ்த்தியுள்ளார்கள் பாடலுக்கு. நன்றி. அழகரையா அவர்கள், அழகான அருமையான பாடல், கேட்கவே ஆனந்தம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கீதநேசன் ஐயா அவர்கள், விஜய அரசகுமார் அவர்களுக்கு குளிர்கு, டெல்லி போனது உடலுக்கு ஆகவில்லை, ஊசி போடுங்கள் அப்படி என்று ஒரு பதிவு. அடுத்த வாரமும் செல்கிறார்கள், அப்பொழுது போயிட்டு வந்துட்டு பிறகு அந்த ஊசியை பயன்படுத்திக்கலாம், அப்பொழுது சரியாகிவிடும், மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தால். சிறப்பு. அடுத்து விஜய அரசகுமார் அவர்கள், காய்ச்சல் பரவாயில்லை மேம், சூப்பர் சூப்பர், எனக்கும் இப்பொழுது பரவாயில்லை, 3 மணி நிகழ்ச்சியை நடத்த முடியுமா முடியாதா என்ற ஒரு பெரும் கவலையில் இருந்தேன், கவலை தீர்ந்து சந்தோஷத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றேன், மாத்திரை சாப்பிட்ட பிறகு சகோதரி. நன்றி. தேன்மொழி அவர்கள், சபரி சொந்தங்களுக்காக 2 பெண் அறிவிப்பாளர்கள், ஒருவர் உடம்பு சரியில்லை என்கிறார்கள், இருந்தாலும் நமக்காக அதை
பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியை கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் நலமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நன்றி நன்றி பாராட்டுக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி சகோதரி. அறிவழகன் மங்கை அவர்கள் கீதநேசன் போட்ட பதிவுக்கு சுத்தி போடணும் அப்படி என்று ஊசி போட சுத்தி காட்டியிருக்கிறவோ, எனக்கு இப்பொழுதுதான் புலப்படுகின்றது, என் கண்களுக்கு கொஞ்சம் கோளாறு, மன்னிக்கவும். ஊசி போடுறதுக்கு சுத்தி போடணுன்றதுக்கு சுத்தியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். அந்த ஒரு பொருளை, ஆஹா இப்பொழுதுதான் என் கண்ணுக்கு புலப்படுகிறது, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சரி வேண்டாம் பொம்பு. ஒரு நகைச்சுவை பதிவு தான். தேன்மொழி அவர்கள் அறிவழகு மங்கை சுத்தி போடணுன்றதுக்கு சித்தியை தலையில் போட்டு விடாதீர்கள். என்னது இது, சித்தி தலையில் போட்டால் சித்திக்கு இது என்ன ஆகும்? கீதநேசன் தேன்மொழி அவர்கள் போட்ட போய் சித்தப்பாவை போடுங்கள், சித்தியும் போட வேணாம், சித்தப்பாவையும் போடவும், சுத்தியும் போட வேணாம். டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அழகாக மருத்துவமனைக்கு போயிட்டு வந்து உடல் நல ஆரோக்கியமான பிறகு வெளிநாட்டுக்கு செல்லுங்கள். சிறப்பு சிறப்பு, அழகான ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு நிகழ்ச்சியாக சென்று கொண்டு இருக்கின்றது. சரி, நம் நிகழ்ச்சிக்கு வருவோமா? ரட்சகன் இந்த படத்திலிருந்து சந்திரனை தொட்டது யார், அவர்களே சொல்வார்கள். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கீதநேசன் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். சந்தனை தொட்டது யார் என்று கேட்டதற்கு ஆம்ஸ்ட்ராங் என்று சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரிட்டையர்பட்டி தீபகுமார் வாவ் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து கோவை தனலட்சுமி அவர்கள் அட்டகாசம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு ரிட்டையர்பட்டி தீபகுமார் அவர்கள் கைத்தட்டி கை கொடுத்து மிகவும் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் அமாவாசைக்கு எப்படி தொடுவார்கள் என்று ஒரு பதிவு. கற்பனையில் தொட வேண்டியது தானே, அவ்வளவுதான், எல்லாம் நம் கையில் தான் இருக்கின்றது. சூப்பர். அடுத்து விஜயரசகுமார் அவர்கள் மலத்தூவி வாழ்த்தியும் வேற லெவல் என்றும் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரிட்டையர்பட்டி தீபகுமார் சந்திரனை தொட்டால்தானே அமாவாசை பௌர்ணமி என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. நன்றி நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் அமாவாசை எப்படி தொடுவார்கள் என்று போட்ட பதிவுக்கு, கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவுக்கு இப்படி தொடலாம் ஐயா என்று கருப்பு நிலாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். கற்பனையிலும் வரலாம், கருப்பு நிலாவை கண்முன் கொண்டு வரலாம். சூப்பர். அடுத்து அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு கீதநேசன் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் உங்கள் திறமை யாருக்கு வரும் ஐயா என்று பாராட்டியுள்ளார்கள். யாருக்கு வராது, ஒவ்வொரு நேயர்களுக்கு ஒவ்வொரு திறமை உண்டு. நம் சபரி வானொலி இணைந்துள்ள அத்தனை சொந்தங்களுக்கும் சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நேயர் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்து பூவெல்லாம் கேட்டுப்பார் இந்த படத்திலிருந்து இரவா பகலா குளிரா வெயிலா ஒன்றும் என்னை செய்யாதடி. பாருங்களேன், இதோ இந்த பாடலை என்ன செய்கிறது என்று பார்க்கலாம். பாடல் வரிகளில் வரும். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். இரவா பகலா, குளிரா வெயிலா, ஒன்றும் என்னை செய்யாதடிண்டு, இடியும் மின்னலும் காற்றாக நம் சபரி வானொலியில் வீசிச் சென்றது. அது நிஜத்தில் நாங்கள் இருக்கும் பகுதியில் இருந்தால் எப்படி இருக்கும்? கற்பனையிலே நாங்களும் மிதந்தோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், கேட்கவே ஆனந்தமாயிருக்கு என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், மனதை தொட்ட பாடல், சிறப்பு, இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் கைகூப்பி வணங்கி உள்ளார்கள். பாடலுக்கும் பாடலை தொகுத்து அனுப்பிய ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தேன்மொழி அவர்கள், நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சூப்பர், வைரத்தை போல ஜொலித்து கொண்டிருக்கின்றது நம் சபரி வானொலியில் என்று ஒரு வைரக்கல்லை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள், வாவ் வாவ் சூப்பர் சாங், தேர்வு செய்த நெஞ்சத்திற்கு ராஜேஷ் அவர்களுக்கு வாவ் வாவ் சூப்பர் சாங், தேர்வு செய்த நெஞ்சத்திற்கும் ராஜேஷ் அவர்களுக்கும் தான் சிரம் தாழ்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் என்று சூப்பரான ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், இதுவரை பதிவிட்ட அனைத்து பாடல்களும் அருமை என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்களை இதயத்தை அள்ளி தெளித்து கொண்டு மகிழ்ச்சி, நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள், இனிமையான பாடல்கள், மனதிற்கு இதமான பாடல்கள், ஹரிஹரன் சுஜாதா இனிமையான குரலில் பாடல்கள் அனைத்தும் சிறப்பு, தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ் நன்றி, பாடல்கள் நல்ல ஒளித்தரத்தில் அருமையாக தொகுத்து வழங்கிய அனுசையா அக்காவுக்கும் நன்றி. மொத்தத்தில் இன்று இதயராகம் சூப்பரோ சூப்பர். நாளை உங்களுடைய தொகுப்பில் தான் வலம் வர இருக்கின்றது பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில், அந்த பாடலையும் கேட்டால் சூப்பரோ சூப்பர். சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் ஹரிஹரன் சுஜாதா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடல்களை கேட்டு கொண்டிருக்கும் பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம், மனோகரண்ணா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 4:25. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். பிரியங்கா இந்த படத்திலிருந்து நிலவே நிலவே சரிகம பாடு. இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அந்த நிலவுக்குள் ஒரு பெண்ணை கண்முன் கொண்டு வந்து அழகாக இந்த பாடலுக்கு கைத்தட்டியும் பரிசளித்தும் பாராட்டுகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம் ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி. மிக இனிமை இந்த பாடல் பாட்டுன்னா இப்படி பாடணும் என்று பாராட்டியுள்ளார்கள் நம் தேன்மொழி சகோதரி அவர்கள். நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் சூப்பர் என்றும் பாராட்டி வாவ் சூப்பர் என்று இந்த பாடலுக்கு ஒரு அழகான ஒரு பதிவு சூப்பர். அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மலர் தூவி வாழ்த்தியும் வாவ் என்றும் இந்த வானொலி பெட்டியை தோள்பட்டையில் வைத்து கொண்டு அழகாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டு இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டு வருகிறார். இந்த ஒரு பதிவு நம் ரகுபதி தம்பி தான் அடிக்கடி போடுவார். அந்த ரகுபதி தம்பி ஞாபகத்திற்கு வந்துவிட்டது இப்பொழுது அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் சகோதரி. விஜய் அரசுகுமார் அவர்கள் கைத்தட்டி சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இசைத்தரம் அருமை சூப்பர் என்றும் பாடுங்கள் யூ என்ன எனக்கு புரியவில்லை, நம் கீதநேசனையா மறுபடியும் ஆங்கிலத்தில் வந்துவிட்டார்கள், நீங்களே அதற்கு பதில் சொல்லுங்கள் நேயர்களே தமிழ் ஆக்கத்தில். அடுத்து தேன்மொழி அவர்கள் இதயத்தை சுழற்றிவிட்டு அசத்துறீங்க சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் பாடலுக்கு. நன்றி நன்றி. எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழே தாண்டமாடுகின்றது, ஆங்கிலத்திற்கு நான் எங்கே செல்வேன். சிறப்பு. அழகான பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்துக்கொண்டு உயிரினில் கலந்தது இந்த படத்திலிருந்து உயிரே உயிரே அழைத்தது என்ன, இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு எனக்கும் தெரியாது தெரிந்து கொள்ளலாம் என்று போட்டுவிட்டேன் என்று ஒரு பதிவு, ஏற்கனவே ஒரு ஆங்கிலத்தில் போட்டுள்ளார் அல்லவா, அதற்கு யாரும் இதுவரை அதற்கு பதில் போடவில்லை. போட்டிருந்தால் நானும் தெரிந்து கொண்டிருப்பேன், நம் இயக்குனர் கீதநேசன் ஐயாவும் தெரிந்து கொண்டிருப்பார்கள். பரவாயில்லை, நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் டீயை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். இப்பொழுதுதான் இஞ்சி டீ போட்டு குடித்தேன். சூப்பர். அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் இதயத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சூப்பர் என்றும் பாடலுக்கு நன்றி. விஜய் அரசுகுமார் அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சியில் கமலஹாசன் பாடல்களும் சூர்யா அவர்கள் பாடல்களும் நிகழ்ச்சியை கலக்கி கொண்டிருக்கின்றது, வாழ்த்துக்கள் ராஜேஷ் அவர்களே. விஜய் அவர்களுடைய பாடல் கூட இதில் வளம் வந்து கொண்டு இருந்தது, சூப்பர். இயக்குனர் அவர்கள் சூப்பர் செம அற்புதம் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து தேன்மொழி அவர்கள் ஒரு ஆள் கூட வரவில்லை அதனால் தான் தந்துவிட்டேன் அக்கா டீ என்று ஒரு பதிவு, டீ கொடுக்கும் ஆள் வந்து இப்போ இன்று தான் மும்பையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினார் மகேஷ் தம்பி அவர்கள். பஞ்சாயத்து பண்ணும் நம் ரகுபதி ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிக்கொண்டு மண்டையை பொளந்து கொண்டு நாளைக்கு ஓடி வந்து விடுவார் நம் கடலில் விழுந்து குதிப்பதற்காக, அந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு, இதே ராகம் நிகழ்ச்சியை கேட்பதற்காக. நன்றி நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் ஹடடா ஹடடா என்ன சொல்வது, இப்படி பாடல்களை எல்லாம் கேட்டு சபரி சொந்தங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சிக்கு காரணமான சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றிகள், சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர் என்றும் சின்ன குழந்தையாக மாறி தலையை ஆட்டிக்கொண்டு இப்படிமா அப்படிமா பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், மனித தொட்ட பாடல் என்றும் நம் தேன்மொழி சகோதரி அவர்கள் சிறப்பு. ரெட்டையார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இன்று வளம் வந்து கொண்டிருக்கும் இதயராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடல்கள் ஒவ்வொரு

மிகவும் அருமையாகவும் இனிமையாகவும் காதுக்கு கேட்க கேட்க இனிமையாகவும் உள்ளது. பாடலை தேர்வு செய்த ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அதனை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அனுசுயாமயம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், மிகவும் அருமை, சூப்பர் என்றும், சிறப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள் நம் ரிட்டையர்பட்டி தீபா குமார் அவர்கள். அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் தேன்மொழி போட்ட பதிவிற்கு 100க்கு 100 உண்மை என்று பாராட்டியுள்ளார்கள் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள். சிறப்பு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அற்புதம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், பெண்களோட போட்டி போட யாரு என்று கேட்ட கேள்விக்கு யாரும் இல்லை, சூப்பர் என்று பாராட்டி, இதுதான் உண்மை, தெரிந்து கொண்டால் சரிதான், அருமை. அடுத்து ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள் கற்பூரம் தீபாராதனை காட்டி சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் விஜயை கண்முன் கொண்டு வந்து சூப்பர், வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார். இந்த படத்தில் விஜயும் சூர்யாவும் இரண்டு நண்பர்களாக நடித்திருப்பார்கள். அருமையான படம். இதில் நல்ல சம காமெடியாகவும் இருக்கும், நம் வடிவேலுடைய காமெடி படம் பார்த்தவர்களுக்கு தெரியும், அருமை, சூப்பர். அடுத்து விஜய் அரசகுமார் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள் ஸ்டார் வழங்கி சூப்பர் என்றும் பாராட்டி விஜயை கண்முன் கொண்டு வந்து டாடா பை பை தெரிவித்து நீங்கள் வேற லெவல் ஜி என்று பாராட்டியுள்ளார்கள். சிறப்பு நிகழ்ச்சிக்கு மிக அருமை வாழ்த்துக்கள், சூப்பர் கிரேட் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு என்னென்ன, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வாங்க ராஜேஷ், சொல்லுங்க.
1: எல்லாரும்
0: என்னுடைய காய்ச்சலே ஓடி விட்டது இந்த பாடலை கேட்கும் பொழுது, அந்த பதிவுகளை படிக்கும் பொழுது. ஆமா, கண்டிப்பா. எனக்கு
1: ரெண்டரை
0: மணிக்கு கூட என்னால் இந்த நிகழ்ச்சி நடத்த முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன். பரவாயில்லை, மாத்திரையை போட்டு ஒரு வெந்நீரை குடித்த பிறகு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் என்னுடைய நிலைமைக்கு வந்து விட்டது. பரவாயில்லை, நடத்திவிட்டேன் சிறப்பாக என்று சொல்ல முடியாது, எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை.
1: நீங்க சிறப்பா நடத்திருக்கீங்க, சிறப்பா நடத்திருக்கீங்க. பாடல்கள் ஒவ்வொன்றையும் அருமையா எடுத்திருக்கீங்க, நல்லா குவாலிட்டியா எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல சொல்லணும், ஏன்னா எவ்வளவு கஷ்டமா நமக்கு உடம்புல உடல்நிலை இடம் கொடுக்கலாம் கூட வந்து இருந்து சிறப்பான முறையில நடத்திருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம பதிவுப்பட்ட நண்பர்களாக ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு.
0: ஆமா,
1: அவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: அப்புறம் கே நேசன் சாருக்கு வாய்ப்பளிச்ச கே நேசன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
0: நன்றி நன்றி. இன்று ஒரு சிறப்பான நாள், அதை மறந்து விட்டீர்களா?
1: ஆமா, இல்ல, நிஜமாவே ராஜா சாரோட பாடல்கள் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஏஎம் ராஜா சாரோட பிறந்த நாள்ங்கிறது ரொம்ப லேட்டா தெரியும்.
0: ஆமா, எனக்கும் ரெண்டு மணிக்கு மேலதான் தெரியும் ராஜேஷ். இல்லன்னா நம்ம அவருடைய பாடலே நம்ம இன்று கொடுத்துருக்கலாம்,
1: பாடலையோ இல்ல காட்சியிலே வரும் அவரோடதையோ கொடுத்துருக்கலாம். ஆனா அது லேட்டா தெரியும், ஆனாலும் அவருக்கு அவருடைய அவரை வந்து என்னைக்குமே நம்ம மறக்க முடியாது.
0: பரவாயில்ல, நாளை மறுநாள் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன்.
1: அதே மாதிரி இன்னொன்னு, நம்ம விசு சார் இன்னைக்கு அவரோட பிறந்த நாள், குடும்ப படம்னாலே அவர் தான்.
0: ஆமா,
1: அவருடைய படங்களுக்கு வந்து நிஜமாவே ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அவரோட படங்கள் வந்து மனசுல நிக்கக்கூடிய ஒரு படங்கள். அந்த இரண்டு கலைஞர்களுக்கும் நிஜமாவே நம்ம இந்த நேரத்துல ஒரு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம்.
0: கண்டிப்பா,
1: அதை என்ன சொல்றது, நிஜமாவே அவங்களை நம்ம மறக்க முடியாது. அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் வந்து நம்மளையும் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மை,
0: அவர்கள் இருந்த காலத்தில் நாமும் இருக்கின்றோம்.
1: கலைஞர்களுக்கு என்னைக்குமே மரணம் இல்லை மேடம்.
0: கண்டிப்பா,
1: நம்மள மாதிரி மனிதர்களுக்கு தான். கலைஞர்கள் வந்து வாழ்ந்துட்டே இருப்பாங்க நீண்ட அதனுடைய எவ்வளவோ நாட்கள், அவங்களுடைய புகழ் வாழ்ந்துட்டே இருக்கும்.
0: விசு சார் எடுத்த படங்களே எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த படம் சம்சாரம் அது மின்சாரம் படம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் அது.
1: ஆமா, அது வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்றது, என்னைக்கும் நம்ம குடும்ப படம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல வந்து டாப் மோஸ்ட் படங்கள் எடுக்கும் போது அது சம்சாரம் மின்சாரம் படம் தான். அவருக்காகவே ஓடும் சொல்லணும், ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரும் வந்து ஜூனியர்ஸா இருப்பாங்க, ஆனா அந்த ஆக்டர் எல்லாம் அப்படியே உடனே
0: நடிச்சிருப்பாங்க.
1: ஒரு டிராமா ஸ்டைல இருக்கும் அவருடைய படங்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
1: மாதிரி இருக்கும்.
0: அதுல வந்து லக்ஷ்மி அம்மா நடிப்பும் மனோரமா நடிப்பும் சூப்பர், மறக்க முடியாது. சும்மா கடை சும்மா கடை சும்மா கடன் ஒரு வார்த்தைகள் வரும் மனோரமாவது.
1: மணல் கயிறு படம் ரொம்ப சிறப்பா எடுத்திருப்பாரு. காலத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, கண்டிப்பா ராஜேஷ், நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். இதே ராகம் நிகழ்ச்சி முடிந்து விட்டது பாடலாம். இப்பொழுது விசு நடித்து இயக்கிய படத்தில் இருந்தான் நம் நிறைவு பாடலாக மணல் கயிறு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடிய பாடலை கேட்டு ரசித்து விட்டு நம் நிகழ்ச்சி நிறைவு செய்வோமா? நன்றி நன்றி நன்றி ராஜேஷ், நன்றி. என்ன நேயர்களே, நம் இதய ராகம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். அடுத்து இன்று ஏஎம் ராஜா விசு இந்த இரு சாம்பவான்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தொடக்கத்தில் ஏஎம் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் தேர்நிலவு படத்தில் தொடக்கத்தில் கேட்டு ரசித்தோம். அடுத்து நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். மந்திர புன்னகை பாடல் இதோ மணல் கயிறு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடிய பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நேயர்களே.

அழகான அருமையான பாடல் நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இன்று ஒலித்தது. இன்று இரண்டு ஜாம்பவான்கள், திரைப்பட ஜாம்பவான்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தேனிலவு படத்தில் இருந்து ஏ.எம். ராஜா இசையமைத்து பாடிய பாடலும், நிகழ்ச்சியின் நிறைவில் விசு நடித்து இயக்கிய படம் மணல் கயிறு படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாடிய பாடலும் ஒலித்து சென்றது. அன்னார்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், விஜய் அரசகுமார் அவர்கள், முதல்ல உங்களுக்குத்தான் நன்றி ராஜேஷ் என்று. நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது, சூப்பர் பாடல்கள் வழங்கிய அனுசயமேம் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் என்று பாராட்டியுள்ள நன்றி சகோதரி. அடுத்து கீதநேசன், இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நிறைவு பாடல் செம சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி சகோதரி அவர்கள், புன்னகை மன்னன் மின்னிடும் மேனகை நிறைய பாடல், நிறைவான பாடல், சிறப்பு அருமையான பாடல் எஸ்பிபி குரலில் என்றும் பாராட்டி, எஸ்பி பாலசுப்ரமணியன் கண்முன் கொண்டு வந்து இதயத்தை அள்ளி தூவி கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு சூப்பர். விஜய் அரசகுமார் நிறைவு பாடல், மனநிறைவு பாடல் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள், சிறப்பு சூப்பர் அற்புதம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார்கள், சூப்பர், இதயம் நிறைந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள், தேங்க்யூ நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், இசைத்தரம் அருமை பாடலை பாடிய எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை கண்முன் கொண்டு வந்து நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள். நிகழ்ச்சி மிக மிக அருமை, வாழ்த்துக்கள், சிறப்பு, சேவை தொடரட்டும், மிக்க நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நம் கீதநேசன் ஐயா அவர்கள் மிக்க நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. இன்று மாலை 7 மணிக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நம் சகோதரி விஜய் அரசகுமார் அவர்கள் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி வலம் வர இருக்கின்றது. அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் பாடினால் நாங்கள் கேட்டு ரசிப்போம் நேயர்களே, அந்நிகழ்ச்சியும் கேட்டு ரசியுங்கள். இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் ஹரிஹரன் சுஜாதா பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, நாளை பிற்பகல் 3 மணிக்கு சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவருடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. அந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598853873. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: இனிய மாலை வணக்கம். அம்மா கூறுவது மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் குழியம் கூட செய்த நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்மா.
0: ஓகே சார், பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: விளக்கீடி கொண்ட ஒளி நாடி விழியே நீ கண்ட நிழலாடி, விளக்கீடி கொண்ட ஒளி நாடி விழியே நீ கண்ட நிழலாடி, முகமே விளக்கேணி கொண்ட ஒளி நாடி.

ரசிக்கும் ஊழியரில் நாம் காயை ரசிப்பாரோ, பூவை விரிக்கும் ஊழியரில் நாம் காயை ரசிப்பாரோ, உன்னை ஒதுக்கும் மாதர்கள் எல்லாம் நகையை அணிவாரோ. விளக்கீடி கொண்ட ஒளி நாடி வெளியே நீ கண்டறிய நாடி.

0: துறை வரவேண்டும், பிள்ளை பாடல் கேட்டு அன்னைக்கு வர வேண்டும், நெஞ்சின் வார்த்தை கேட்டு துறையை வர வேண்டும், முகத்தை கண்டு காணும் காலம் வர வேண்டும்,
1: சிறப்பு சிறப்பு, அழகா பண்ணீங்க சார், அருமையா இருந்தது. நிகழ்ச்சியின் துவக்கத்தில் தங்கள் பாடல் மிக இனிமை, சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் செமனார் கோயிலிருந்து குணசேகரன் சார் அவர்கள் மிக அருமையாக ஒரு பழைய பாடலை எடுத்து சிறப்பாக அழகாக பாடினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: உள்ள சகோதரிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் ஜோதி பாண்டியனம்மா. வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க.
1: பாக்யராஜ் நினைவாக எனக்கு ரொம்ப பிடித்த டைரக்டர் அவரு.
0: ஆமா,
1: ரொம்ப அவரு படம் தான் ஒரு படம் கூட பாத்துருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சேர்ந்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன்.
0: பாடுங்கள் சார், பாடுங்கள்.
1: பாடுறோமா? சசக நிச பா நிசா ச சமக நிச பா நிசா ச நிச ச ப ப ப ப ப ப மக மம க ம க க ம க ம நி ச நி த ப சப்த ஸ்வர தேவி யுணரு இனி என்னில் வரதானம் அருள் நீ அழகில் மமதாவில் வாழ் என் கழுவில் ஒளி தீபம் ஏற்று சப்த ஸ்வர தேவி யுணரு. அடுத்தது தமிழ்ல கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கனைகள் பரிமாறும் வேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி இனி காமன் பல்லாக்கில் ஏறி நாம் கலப்போம் உல்லாச ஊரில் உன் அங்கம் தமிழோடு சொந்தம் இனி என்றும் திகட்டாத பந்தம் கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கனைகள் பரிமாறும் வேகம் கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் விருந்து இனி சொர்க்கம் வேறொன்று எதற்கு எந்த சுகமும் ஈடில்லை இதற்கு மனம் கங்கை நதியான உறவை இனி எங்கே இமை மூடும் இளமையே கவிதை அரங்கே நேரம் மலர் கனைகள் பரிமாறே இனி நாளும் கல்யாண ராகம் ஏற்றும் தீபம் கவிதை அரங்கேமா.
0: சிறப்பா பண்ணீங்க சார், ரொம்ப அழகா இருந்துச்சு.
1: நன்றிமா.
0: உங்க ஹெல்த்த பாத்துக்குங்க சார், அதுக்கப்புறம் எல்லாம்
1: கவலைப்படாம
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புன்னைநல்லூரில் இருந்து ஜோதி பாண்டியன் அவர்கள். அழகான ஒரு பாட்டல் பாட்டு பாக்யராஜ் படத்திலிருந்து எடுத்து சூப்பரா பண்ணாரு, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம். ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க சூப்பரா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.

உலகத்தில் சொல்லி வைத்த தேதி அல்லவோ பெண்மையின் சொர்க்கமே பார்வையில் வந்ததோ பாதியம் தந்ததோ.

பொன்னினத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ.

0: சூப்பர்பா இருந்துச்சு மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க ராஜேஸ்வரி மேம்.
1: தேங்க்யூ
0: அருமையா இருந்தது
1: தேங்க்யூ.
0: உங்க குரல்ல. அழகான பாடல் வேற, பாக்கியராஜ் பாடல், பாக்கியராஜ் சார்
1: ஆமா
0: பாடல். ஆமா, சிறப்பு மேம்.
1: ஆமா
0: நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ
0: குழந்த
1: தேங்க்யூ
0: மாதிரி உங்க குரல்ல எந்த பாட்டு பண்ணாலும் அழகா இருக்கு.
1: தேங்க்யூ தேங்க்யூ பா.
0: அதுக்கு ஒரு சிரிப்பு, அதுக்கு மேல அழகு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக செம்மையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தோலேசிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம்.
2: உடம்புலாம் நல்லா ஆயிடுதா?
0: அப்படியே அப்படியே தான் இருக்குது. நிகழ்ச்சி உடம்பு இல்லல.
2: சரி சரி,
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடு. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடி வாசல் பூங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கரிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்றே. பொன்மகள் வந்தாள், ஒரு கோடி தந்தாள், பூமேடி வாசல் பூங்கும் தேனாக முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். சொர்க்கத்தின் மனத்தை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் வ

0: நவரசம் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடி வாசல் பொங்கும் தேனாக செல்வத்தின் அழைப்பில் கிடப்பேன் வெல்வத்தின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் அழைப்பில் கிடப்பேன் வெல்வத்தின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக இன்பத்தின் மனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடி வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனியோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடி வாசல் பொங்கும் தேனாக அவள்தான் மேம்.
1: சூப்பரா பாண்டிங்க மேம், அழகான பாடல். சொர்க்கம் படத்துல இருந்து சிவாஜி பாடல் செம்மையா பாடுங்க, ரொம்ப அழகா இருந்தது. அழகான குரல், நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். என்னது சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக செம்மையாக பண்ணாங்க. ரொம்ப அழகான பாடல், அழகாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சண்முகையானா யாரு? சண்முகையான் வருது மேம். அக்கா,
2: எங்க அப்பா, எங்க அப்பா சிம்மு.
1: உங்க அப்பாவா? ஓஹோ, சரி சரி சரி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். போன வட்டம் போன் போட்டேன், எடுக்கல நீங்க.
1: இல்லையே, நீங்க போடவே இல்லையே. போன தடவை வரவே இல்லை.
2: வரவே இல்ல. நீங்க ரெண்டு வருஷமா வரல? வெள்ளிக்கிழமையும் வரல, ஞாயிற்றுக்கிழமையும் வரல.
1: நான் வரலையா? நீங்க தான் வரல, நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.
2: போன் போட்டேனே நானு, ஆனா சரி அப்படியே விட்டுட்டேன்.
1: ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணாதப்போ நீங்க வந்து போட்டிருப்பீங்க, மறு தடவை நான் பண்ணனே நீங்க வரல மேம்.
2: அப்படியா? சரி சரி சரி. சிங்கார வேலனில் உள்ள பாட்டு படிக்கிறேங்க்கா.
1: பாடுங்கள்.
2: அதுல வந்து இந்த ஆகாசவாணின்னு வரும், அது நல்லா இருக்கும்.

முத்தம் தேனாய் வார்த்தாய் இன்ப இன்ப சிங்காவலீலா இல்லை இல்லை செய்ய போகிறாய் தந்தி அந்தே என்னை கண்டால் என்ன நமோ ஆகிறா முந்தே முந்தே பாடி வரும் வாழ்வதியே

0: கைகள் தானாய் கோர்த்தாய், கட்டி முத்தம் தேனாய் வார்த்தாய், இன்ப இன்ப சிங்காலீலா.
1: சிறப்பு பண்ணீங்க மேம், அழகா இருந்தது உங்க குரல்.
0: நல்லா
1: இருந்துச்சு மேம்,
0: சரிக்கா,
1: சூப்பரா பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு முன்னு நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி மேம் அவர்கள். அழகான என்ன பாடுவாங்க, சிங்காரவேலன் படத்திலிருந்து செம்மசாங்க, அது ரொம்ப அழகாக பண்ணாங்க, அருமையாக இருந்துச்சு, குரல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பாட்டு அந்த லிரிக்ஸ் தான் கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணாங்க, மற்றபடி அவங்க குரல் அழகாக இருக்கும். ஒரு ரெண்டு மூணு தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணால் அந்த பாட்டு கரெக்டாக வந்துடும், நல்லா பண்ணாங்க, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம். புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
1: பாடலு, பாடலு.
2: ஓகே மேடம்.

ना चंद

0: அவ்வளோதான் மேடம்.
1: என்ன மேம் இவ்வளோ அழகாக பாடிட்டீங்க, ராகங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக பாடினீங்க மேம்.
0: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இன்னைக்கு ஏன் பிரஜாவோட
1: நினைவு நாள், நினைவு நாள், பிறந்த நாளா?
0: நினைவு நாள் நினைக்கிறேன் மேடம்.
1: சூப்பராக பாடினீங்க மேம், ரொம்ப அழகாக இருந்துச்சு.
0: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்,
1: நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: ஓகே மேடம், ஓகே, ஓகே.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம் அவர்கள் அழகா அழகான இன்று ஏஎம் ராஜா மியூசிக் டைரக்டர் ஏஎம் ராஜா அவர்களுடைய நினைவு நாளான இன்று அவரோட பாடலை ரொம்ப பிரமாதமாக செம்மையாக பாடினாங்க. அந்த ராகங்களாம் இவ்வளோ கஷ்டம் தெரியுமா, பாடல் செம்மையாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், வணக்கம். சுகதினா, திருச்சி பொண்ணு ராதா உமாதான்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கு. நேற்று வந்து காசிக்கு போயிட்டு.
1: எங்க போனீங்க?
2: காசி, காசி.
1: எங்க
2: காசி?
1: ஓ, வடகாசி.
2: நான் ஒரு சிந்து தாவடி சிந்து, நான் ஒரு சிந்து தாவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்த மெதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து தாவடி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ. இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடி பாட்டுக்கு தாய் தந்தை யாரோ. பிரியோடு நான் ஆடும் விளையாட்டு பாரு, பிரியோடு நான் ஆடும் விளையாட்டு பாரு, விளையாட்டு பாரு. விளையாத காட்டுக்கு வரப்பட்டதாரே, பாட்டு படித்தார்.

காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்த விரும்பும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை. நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. பெண் கன்று பதிலடி பார்க்கின்ற வேலை அம்மானு சொல்லவும் அதிகாரம் இல்லை. பெண் கன்று பசு தேடி பார்க்கின்ற வேலை அம்மானு சொல்லவும் அதிகாரம் இல்லை. என் வீர

0: சொல்லுங்களே, நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை, நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. நன்றி.
1: சூப்பரா பண்ணீங்க மேம். சோகத்திலும் ஒரு சுகமான பாடலை, உங்க குரல்லயே, உங்க குரல்லயே சோகம் அப்படி இழையோடுச்சு, அவ்வளோ அழகா பண்ணீங்க மேம், அருமையா இருந்துச்சு.
0: நன்றி
1: நன்றி,
0: மேம்,
1: வாழ்த்துக்கள் மேம்,
0: நன்றி
1: வாழ்த்துக்கள்,
0: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு சோகமான பாடலை, அவ்வளோ ஒரு சோகமான குரலில் என்ன அழகாக பாடினாங்க தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எழுந்து அழைக்கிறா?
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
1: துர்கா தேவின் வருது சார். அப்படியா, நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம் சார். பாடுங்கள்.
2: அமெரிக்கா எல்லாம் போறீங்க, ஜாலியா?
1: ஜாலியாவா? எல்லாரையும் போறமே கவலையில இருக்கேன், நீங்க ஜாலியா இருக்கீங்க.
2: ஜாலியா அமெரிக்கா? இவரு ஜனாதிபதி எல்லாம் போய் பார்க்க போறீங்க?
1: அமெரிக்கால அந்த ஜனாதிபதி போய் யாராவது பாப்பாங்களா?
2: பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு நிறைய இதெல்லாம் செய்ய சொல்லுங்க போய்.
1: அப்படியா, அந்த ஜனாதிபதி எதுக்கு நமக்கு செய்வாரு? பாடுங்கள்.
2: அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவையில்லாமே நெஞ்சோ வாடுதே, பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவையில்லாமே நெஞ்சோ வாடுதே, தென்மலை காத்து வீசுற போது.

சாதிமானம் பார்த்து கிட்டு பொங்கவில்லையே. உள்ள இருக்கும் வீட்டுல நல்ல செல்வம் இல்ல, செல்வம் இருக்கும் வீட்டுல நல்ல உள்ளம் இல்ல. ஒரு காலம் வந்தா ஒன்னா சேரும் பூங்கையே ராசாவே. அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாமே தன்னை வாழ்ந்த நாட்டுல வாழும் தண்ணி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீ அம்மா. ஆயிரம் ஜென்மோ நான் எடுத்தானோ உன்னை விட்டு இன்னொரு பெண்ண உள்ளம் ஏக்குமா. நம்ம பேருக்கும் பத்தியே இங்க

0: কেমন পারফর্ম করেছে?
1: বলেছে আবার তো আমি ছিলাম আমার পারফর্ম।
0: சூப்பர்பா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி நன்றி நன்றி,
0: வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கும்பகோணம் எஸ் மனோகர் அவர்கள் அழகான ஒரு சோக பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பண்ணார். ரொம்ப அழகான பாடல் அது, அவரும் ரொம்ப அழகாக பண்ணார், சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், அம்பத்தூர்லேருந்து டி கே ஸ்ரீதர்.
0: டி கே ஸ்ரீதர் அவர்கள், வாருங்கள் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: சௌக்கியமா இருக்கேன்
0: மேடம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: எரிகர பூங்காற்றே நீ புறவழி தென்கிழக்கோ,

அந்த

0: தங்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு, எரிக்கர பூங்காற்றே ஓடி செல்லும் வான்மேகம் நிலவ மூடிக்கொள்ள பார்க்குதடி. அடியே ஓடி செல்லும் வான்மேகம் நிலவ மூடிக்கொள்ள பார்க்குதடி. அடியே ஜாமத்தில் பாடுறேன் தனியா, ராகத்தில் சேரணும் துணையா. நிறங்கள் கூடினால் மாலை சூட்டுவேன் அந்த ராசாங்கம் வரும் வரை ரோசாவே காத்திரு. எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லி தெளிவர தூது சொல்லு. எரிக்கர பூங்காத்து நீ போற வழி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லி. தேங்க்யூ மேடம், முடிஞ்சது.
1: சூப்பராக பண்ணீங்க சார். கடைசியில் நம்பியார் வாய்ஸ் எடுத்து ஒரு இருமல் இருமி சூப்பராக பண்ணீங்க சார். கணீர்னு எவ்வளோ அழகாக பாடுறீங்க தெரியுமா, நீங்கள் எவ்வளோ சத்தமாக பாடுறீங்க, எப்படி சார் உங்களுக்கு இப்படி வருது குரல், சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து டி கே ஸ்ரீதர் அவர்கள். எவ்வளோ அழகாக பாடுறாரு, செம்மையாக இருந்துச்சு பாடல், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: நான் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி பேசுகிறேன் சார்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்காங்க, எல்லாம் நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேம்,
2: ரொம்ப நல்லதுங்க.
1: பாடுங்கள் உங்கள் பாடல்.
2: ஒரு புஷ்பாஞ்சலி பாட்டு. ரோஜா பூ கொண்டு வந்தி நீங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தால்

கொழுந்து கொண்டு வந்தேன் எங்கள் மனமாகேஸ்வரியை பூஜை செய்தால் திருக்கோலம் கொண்டு அங்கே தினந்தோறும் வந்து நிற்பாள். ஜாதி போ கொண்டு வந்தேன் சுயம் ஜோதி அவளை பூஜை செய்தால் ஊதி உணரா வித்தை எல்லாம்

வாணா பெண்ணே அவள் நாதனோ

பூஜை செய்தான். ஜென்ம மந்திர பாவம் எல்லாம் தீர்த்து விலகி ஓட்டி செய்திடுவார். துர்கா தேவி வந்திடுவார், நம் துயரம் யாவும் போக்கிடுவார். செவ்வந்தி பூ கொண்டு வந்தேன் எங்கள் திரௌபதி அன்னை பூஜை செய்தார். இருள் சூழ்ந்த நெஞ்சி நிலை ஞான ஒளிவீச செய்திடுவார். அரணி பூ கொண்டு வந்தேன் எங்கள் பகவதியை பூஜை செய்தார். அருள் புரிந்து

0: வந்திடுவார், நம் துயரம் யாவும் போக்கிடுவார்.
1: சிறப்பு, எவ்வளவு அழகான பாட்டு. இந்த பாட்டெல்லாம் எப்படி நீங்களே எழுதி பாடுவீங்களா மேம்?
0: இல்ல மேடம், இந்த நெட்ல வரல, செல்லல.
1: அப்படியா, செம்மையா இருந்தது பாடல். அதுல நீங்க ரொம்ப அழகா பாடுங்க இந்த பாடலை.
0: ரொம்ப நல்லதுங்க மேடம்.
1: ஆ, புஷ்பாஞ்சலி. ஒவ்வொரு ஒவ்வொரு மலர் நேம் பேரை பூரா சொல்லி சொல்லி அழகா அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு பாடினதுக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா இருந்தது.
0: இது பாடி பாட்டு தான் மேடம்.
1: அப்படியான்னு நிறைய இருக்குதோ?
0: ஆமா, இது வந்து 26 வகைகள் பூக்கள் இருக்கு. ஆமா, மீனாட்சி பூக்கள் எல்லா பூக்களும் இருக்கு. ஆனா முழுசா பாட முடியாதுல்ல மேடம், இசை இருந்தா தானே கொஞ்சம் கேப்பு விட முடியும்.
1: கரெக்ட் கரெக்ட் மேம்.
0: சின்ன பாடும்போது கொஞ்சம் கேப்பு விட்டுருவாங்க.
1: அருமையா பாடுனீங்க மேம், கேப் இல்லாம நீங்க பாடினதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப நல்லது.
1: வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: நல்லது, நல்லதுங்க. நீங்க எப்ப பாட வருவீங்க?
1: எதுக்கு மேம்
0: கேட்கணும் இல்லனா?
1: நாங்க இப்ப பாடிடுவோம், டைம் முடிய போதுல்ல.
0: ஓகே, சரிங்க சரிங்க, பாடுங்க. ரொம்ப அழகா எல்லாரும் பாடுறாங்க, நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா.
1: நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க, அதுவும் நாங்க கேட்டோம், சூப்பரா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: நல்லதுங்க மேடம், நல்லது.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புதுக்குடியில் இருந்து, திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான புஷ்பாஞ்சலின்னு ஒரு பக்தி பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. துர்கா தேவி கூட வந்தால் எப்படி துயரம் எல்லாம் போக்கிடுவாள்னு, எவ்வளோ அழகான பாடலாக இருந்தது, சிறப்பாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ராஜேஷ். நல்லா இருக்கேன் ராஜேஷ், நீங்க நல்லா இருக்கீங்களா? இதே ராகத்துல இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டீங்க, போங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. எடுக்கவே மாட்டீங்க, நல்லா எடுத்துருந்தீங்க பாட்டு எல்லாமே, செலக்டட் சாங்.
2: அதனாலதான் கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள்.
1: பாருங்கள்.

தாதா, என் காதல் மலரும் நாந்தராதா, என் ஆசை கடிதமாகிறாதா, அதேவும் காதலை தராதா, அதேவும் காதலை தராதா, கண்ணே என் அழகராகிறாதா, என் காதல் மலரும் நாள்வராதா, என் ஆசை கடிதமாகிறாதா, அதேவும் காதலை தராதா, அதேவும் காதலை தராதா. காற்றிலொரு தெங்கல் நானல்ல, கவிஞர்களில் கம்பன்.

உன்னிடத்தில் பேசினேன் மெல்ல, கண்ணை உனை கைகளில் நான் அள்ள, ஓ பொழுது மறியேன் இப்போது உன்னை தான் நான் அறிவேன். ராதா ராதா ராதா கண்ணின் அழகு ராணி ராதா, என் ஆசல் மலரும் நாள் வராதா, என் ஆசை கடிதமாய் விழாதா, அதேவும் காதலை தராதா, அதேவும் காதலை தராதா. பாடுவது ஊஞ்சை போலுள்ளம், கூடுவது அன்பெனும் வெள்ளம், தேடுவது பாவை உன் உள்ளம், கூடுவரை தேவையாயின்றும் நாளை ஒரு வார்த்தை நீ சொன்னால் நானும் அந்த காமனை வெல்வேன். நாளை ஒரு வார்த்தை நீ சொன்னால் நானும் அந்த காமனை வெல்வேன். காணுமிடம் யாவும் உன் போலி தோன்றுதடி உன்

0: எங்க இந்த பாட்டை செலக்ட் பண்ணீங்க? இவ்வளவு அரிதான பாடல், கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு ராஜேஷ்.
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க? சிறப்பா பாண்டிங்க, ரொம்ப அழகா இருந்தது பாடல். அதுக்கு மேல செம்மை பாடினது, அதை விட செம்மை, செம்மையா பாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். சபரி வானொலி வழங்கும் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அருமையான அவரோட குரல்ல அவ்வளோ ஒரு அழகான பாடல் பாடினாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்மையா பாடினாரு, சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
0: நாங்களும் சூப்பரா இருக்கோம்,
2: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்னுடைய பாடல் பாடுறேன்,
0: பாடுங்கள் பாடுங்கள்.

0: பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது.
1: என்ன மறந்துட்டீங்களா?
0: ஆமா, நடக்கிறேன். திருப்பியும் தான் எடுக்கணும் போல இருக்கே.
1: எடுங்க, பார்த்து எடுங்க.
0: வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. ஓகே, ஓகே, ஐயோ, ஓகே. நனைகின்ற வேளை உயிர் பூ திடுக்கின்ற மலரும், நீ வெடுக்கின்று ஓடினால் உயிர் பூ

இந்த மார்போடு யார் வந்ததோ, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. நதியே

0: இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா, உடல் நனைகின்றது ஒரு வெள்ளை மழை. இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா, உடல் நனைகின்றது.
1: ஒரு தடவை கூட நீங்க எப்படி நடுவுல நிக்கவே
0: இல்லவே இல்ல, ஏதோ கண்ணு பட்டுருச்சு போல இருக்கு. பரவாயில்ல,
1: அப்ப சுத்தி போட்டுருங்க வீட்டுக்கு போனது.
0: ரொம்ப ரொம்ப
1: சூப்பரா பண்ணீங்க, அழகான பாடல செம்மையா பண்ணீங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடி சந்திரசேகர் அவர்கள் அழகான அருமையான பாடலை எடுத்து சிறப்பாக கணீர்னு அவ்வளோ அழகாக பாடினார். கொஞ்சம் நடுவில் லிரிக்ஸை மறந்துட்டார், இருந்தாலும் அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு நல்ல செம்மையாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணைவர் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், அம்பத்தூர்லேருந்து அகிலா
1: ஸ்ரீதர். நல்லா இருக்கீங்களா மேம்? பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: ஒரு நிமிஷம்.
3: கண்ணமளிக்கும் கிள்ளாதே கல்லொளி மங்கள். ஹோ, சிங்களத்து சின்ன குயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே. சிங்களத்து சின்ன குயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயிலே. ஜிங்கள ஜிங்கா ஜீபூங்கா ஜிங்கள ஜிங்கா, கண்ணமளிக்கும் கில்லாடே கல்லுளி மங்கா.

சொல்லும் மயில் நான் சிங்களத்து சின்ன கோயில்.

0: சூப்பர், ரொம்ப அருமையா பாடினீங்க மேம். அழகான பாடல், புன்னகை மன்னன் படத்திலிருந்து செம்ம சாங்க அழகா பாடினீங்க. இந்த கணீர்னு பாடுறது உங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் இருக்கு எப்படி?
1: தெரியல, நீங்கதான் சொல்றீங்க, கேட்க வேண்டியதா.
0: ஆஹா, அப்படியா? சிறப்பா பாடினீங்க மேம், ரொம்ப அழகா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து, சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் எடுத்து. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக கணீர்னு எவ்வளோ சத்தமாக பாடுறாங்க, செம்மையாக இருந்தது பாடலும். சத்தமாக பாடினாலும் அவங்க அந்த இது விடாமல் அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அப்படி தான், அவங்களும் அப்படி தான், எப்படி இப்படி பாடுறாங்கன்னு தெரியல, செம்மையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், வணக்கம்.
0: வாங்க மேம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்.
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
0: இன்னைக்கு கொஞ்சம் அசந்து பேசுற மாதிரி இருக்கு.
2: நிஜமாவே ரொம்ப அருமையா அத்தனை பேரும் பாடுறாங்க, அத்தனை பேருக்கும் வாய்ப்பு குடுக்கற உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும்.
0: ரொம்ப நன்றி மேம். பாருங்கள் மேம், உங்கள் பாடலை.
2: ஒரே நிமிஷம். கண்மணி நீ வர காத்திருந்தேன், ஜன்னலை பார்த்திருந்தேன், கண்விழி தாமரை போட்டிருந்தேன், என்னுடல் வீட்டிருந்தேன்.

நாளிடு நாளிடு பொன்னல மேனியும் விண்ணிட விண்ணிட வெள்ளிய நூலிட பின்னிட பின்னிட வாடையில் வாடிய ஆடையில் மூடிய தேனால் கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலை பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை போட்டிருந்தேன்.

அங்கங்கள் வாரிலும் பொங்கிட பொங்கிட, அங்கங்கள் யாவிலும் தங்கிட தங்கிட, தோள்களில் சாய்ந்திட தோகை நீ ஏந்திட, யார கண்மணி நீ வர காத்திருந்தேன், சென்னலை பார்த்திருந்தேன், கண்விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடன் வீட்டிருந்தேன்.

0: காத்திருந்தேன், தென்னலை பார்த்திருந்தேன், கண்விழி தாமரை போத்திருந்தேன், என் உடல் வீட்டிருந்தேன். தேங்க்யூ மேம்.
1: அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா பாண்டிங்க, அழகான பாடல். எப்படிதான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்தது மேம், நல்லா பாடுறீங்க.
0: போட்டி போட எல்லாரும் பாடுறாங்களா, அப்ப இன்னும் நல்ல பாட்டு நம்ம எடுக்கணுமே அப்படியே மைண்ட் ஓடு. அதுக்கு நீங்க தான் மூல காரணம்.
1: மூல காரணமே நான் தான்.
0: ஆமா, ப்ரோக்ராம் நடத்துற உங்களுக்கு தான் முத முதல்ல நன்றி சொல்லணும்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நீங்க எல்லாம் வந்து பாடுறது எங்களோட பாக்கியம், எங்களோட சபரியோட பாக்கியம். அதெல்லாம் ரொம்ப அழகா பாடுறீங்க.
0: நிலையத்திற்கு ரொம்ப அருமையா, எல்லா பாடலும் சூப்பரா இருக்கு, ப்ரோக்ராமும் அதை விட சூப்பரா இருக்கு. இதே இல்லாத நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப அருமையா நடத்துறீங்க.
1: சிறப்பு சிறப்பு. நன்றி மேம், நன்றி மேம். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா அவர்கள். அழகான அவங்க குரல்ல எவ்வளவு அற்புதமான சாங்க இப்போ பாடினாங்க, செம்மையா இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக பாடினாங்க, அழகான வாய்ஸ் அவங்களுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? பாம்பேல இருந்து வந்துட்டீங்களா?
2: வந்தாச்சு வந்தாச்சு.
1: இன்னைக்கு காலையில தான் வந்தீங்களா? நல்லா இருக்கீங்களா மகேஷ்?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: ஓகே ஓகே, பாடுங்கள். உங்கள் பாடு
2: என்னது?
3: பொதுவாழ்வு இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது பொதுவாழ்வு சதிராடுது.

நாளெல்லாம் விளையாடும் பூங்காற்று புதிரானது பொதுவாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிரானது பொதுவாழ்வு சதிரா

0: பூங்காற்று புதிரானது பொதுவாழ்வு சரிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிரானது பொதுவாழ்வு சரிராடுது. நன்றி மேம்.
1: சூப்பரா பண்ணீங்க மகேஷ், ரொம்ப அழகா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. மழை இருக்குதா நாகர்கோயில்ல?
2: மழை இல்ல மேம், கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல.
1: கிளவுடியா இருக்கா?
2: ஆமா மேம்.
1: சூப்பரா பண்ணீங்க, என்னைக்கு மாதிரி ரொம்ப அழகா பண்ணீங்க மகேஷ்.
2: நன்றி மேம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் மகேஷ். தேங்க்யூ.
2: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் நாகர்கோவிலில் இருந்து மகேஷ் அவர்கள். அழகான அவரோட குரலில் செம்மையாக ஏசுதா சாங்கு சூப்பராக செம்மையாக பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள் வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா சார்? ஆ, பாடுங்கள் உங்கள் பாடலை.
4: மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடுமா

0: இது வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பா பாண்டிங்க, ரொம்ப அழகான பாடல், அருமையா பாண்டிங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடினது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், சேரன் மனகர்ல இருந்து அக்ஷயா பேசுறேன்.
1: அபிநயா,
2: சேரன் மனகர்ல இருந்து அக்ஷயா.
1: அக்ஷயா, ஓகே, நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கோம் மேம். பாடல்கள் உங்கள் பாடலை.
2: முரளி மனோகர

ஞானி கங்கண்ணை திருநீர் மல்லையும் தின்ற கண்ணன் திருவாயை திறந்து உலகை காட்டிய மன்னன். இவன் வெண்ணெய் திருடி மல்லையும் தின்ற கண்ணன் திருவாயை திறந்து உலகை காட்டிய மன்னன். குழலை ஊதி மழலை பேசும் மாய கண்ணன் உன் சிரிப்பால் நம் மனதை கொள்ளை கொள்ளும் கல்வன். முரளி மனோகர மோகன முராரி அன்பை வாரி வழங்கிடும் மாதவனவனே ஞானி. தன் கோபியர் அனைவரும் கொண்டாடும் கண்ணன் வலலீலா வினோதம் பொறிவிடும் இளவண்ணன். இவன் கோபியர் அனைவரும் கொண்டாடும் கண்ணன் வலலீலா வினோதம் பொறிவிடும் இளவண்ணன். விடும் விடும் வண்ணம் குறும்புகள் செய்யும் மாய கண்ணன் தன் லீலைகளாலே மனதை கொள்ளை கொள்வான். முரளி மனோகர மோகன முராரி அன்பை வாரி வழங்கிடும் மாதவனவனே ஞானி. தன் விழியால் நல்வழி காட்டுவான் இவன்.

0: மாதவனவனே ஞானி அன்பை வாரி வழங்கிடும் மாதவனவனே ஞானி.
1: ஹலோ.
0: ஹலோ மேடம், கேட்டுதா?
1: ஆ, கேட்டுது. பாடிட்டீங்களா?
0: பாடிட்டேன் மேம்,
1: ஓகே
0: முடிஞ்சது.
1: மேம், சூப்பராக இருந்துச்சு. அழகான கண்ணன் பாடல், செம்மையாக பண்ணீங்க அக்ஷயா மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சோ
1: சிறப்பாக
0: மச் மேம்,
1: இருந்தது. நீங்கள் எப்போவுமே
0: தேங்க்யூ
1: வந்து
0: மேம்.
1: பாடணும், ஓகேவா?
0: கண்டிப்பாக மேம், ட்ரை
1: ஓகே,
0: பண்ணுறேன்.
1: செம்மையாக பாடுறீங்க.
0: ஓகே,
1: உங்கள் ஃபேமிலிக்கே சொந்தமானது இந்த இனிமையான குரல்.
0: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்
1: சிறப்பு
0: மேம்.
1: சிறப்பு, நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். ஓகே
0: தேங்க்யூ.
1: ஓகே ஓகே. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கோவையிலிருந்து அக்ஷயா மேம் அவர்கள் அழகான ஒரு கண்ணன் பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக, எவ்வளோ அவங்க குழந்தை குரலில் எவ்வளோ அழகாக பாடினாங்க, செம்மையாக இருந்தது. ரொம்ப நல்லா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் சகோதரி, மும்பையிலிருந்து நடராஜன் நிகழ்ச்சியில்
0: நல்லா இருக்கீங்களா சார்? நான் நல்லா இருக்கேன் சார்.
1: பாடுறேன் மேடம், பச்சை விளக்கு படத்தில் இடம்பெற்ற பாடல் மேடம்.
0: பாடுங்கள்.
1: ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, நால்வகை மதம் 40 கோடி மாந்தரும் வருகின்றார், அந்த நாயகன் தானும் வானிலிருந்து பூமழை பொழியின்

வானிலிருந்து பூமழை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றாள். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.

வருக எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக மங்க.

0: மனமும் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
1: இந்த பாடல் பாடும்போது இவரு அந்த காலத்து இந்த அந்த ஸ்டீம் இன்ஜின்ல வந்து சிவாஜியும் நாகேஷும் இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த அந்த சீன்ல.
2: அப்படியா? ஆமா, அது வந்து ட்ரெயின்ல போகும்போது.
1: ஆமா, ட்ரெயின்ல அந்த அது வந்து பச்சை பச்சை விளக்கு படம்.
2: ஆமா, சிறப்பு பாண்டிங்க சார்
1: விமர்சனம் அதை இஷ்டம் வச்சது. 1964 வந்த படம்.
2: 1964.
1: ஆமா, 1964. தர்மபுரி பக்கத்துல ஏதோ ஊர் அந்த ஏதோ ஒரு ஸ்டேஷன் மாதிரி கூட வரும். அதெல்லாம் செட்டிங் தான் தெரியல.
2: பாண்டிங்க சார் ரொம்ப அழகா பாண்டிங்க.
1: நன்றி மேடம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம்.
2: நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் மும்பையிலிருந்து நடராஜ் அவர்கள். அழகான ஒரு சாங், எவர் கிரீன் சாங். என்னைக்கு பாடினாலும் அப்படியே புது பாட்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அழகான பாடலை அருமையாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னை கே கே நேர்லேருந்து ரேவதி அழைக்கிறேன்.
0: மேம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை. படிச்சிங்களா மேம்? சூப்பரான பாடல. பழைய பாட்டுனாலும் வெளுத்து கட்டுறீங்க, புது பாட்டுனாலும் வெளுத்து கட்டுறீங்க, எப்படி மேம் இப்படி? அப்படியா, சூப்பரா பாடினீங்க மேம், ரொம்ப அழகான பாடல, அருமையா பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னை கே கே நகரிலிருந்து ரேவதி மேமார் அவர்கள். அழகான பாடல், செம பாட்டு அது, செம்மையாக சித்ரா குரலில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த பாடல். அந்த பாட்டை எடுத்து அழகாக பாடிட்டு போயிட்டாங்களே, அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான சாங் தெரியுமா? அது செம்மையாக பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:32 எனது குரலில் ஒரு பாடல்.

0: நன்றி நன்றி.
1: சூப்பரா இருக்கும். இந்த பாட்டு சமயத்தில் நீ

நேரம் இப்பொழுது 8:43. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.